0: que se va capi.
1: आप सुन रहे हैं शिवा रेडियो சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம்.

0: துடம் ஜோஹர் கலப்வாலே அச்சா ஃபிர் தோ நிஷ்சித் ஹே நா ஆப்கோ தோ பாஸ் சர்டிஃபிகேட் மில் கயா ஹே நா மில் கயா ஹே நா கி லேனா ஹே மில் கயா ஹே நா மில் கயா ஹே கி லேனா ஹே
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा।

0: பாபாக்கு செய் சுப்படுத்து கட்டும் பாபுக்கோ தேதோ பாப் ஏ மேன் நெய் கட் சத்தியோ ஆப் லேலோ மேன் ஏ சங்கலப் மே வினைலோ ஏசா கட்ணப் படி பெல்க்குல் உஸ்கோ சங்கலப் கோ ஆனே நெய்து தேதோ வாபச் ஆவே तो दिल में नहीं रखना, फिर वापस कर देना। बाप दादा चाहते हैं कि मेरा एक एक बच्चा जो सोचे वो करके दिखा।
1: आप सुन रहे हैं शिवा रेडियो, शांति की धुन रहे जीवन में सदा।